0: ஸ்பென்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி இது இருக்கும்போது என்ன சொல்கிறது, அப்போ வந்து அந்த அந்த மிஸ்யூஸ் பண்ணுறது, தட் இஸ் அ திங். ஸோ யூ ஜஸ்ட் நீட் டு பி அ லிட்டில் கேர்ஃபுல் அண்ட் வாட்ச் அவுட் ஃபார் த ரெட் ஃப்ளாக்ஸ்.
1: ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைனில் பேசின நண்பர்கள் யாராச்சும் தொடர்ந்து ஒரு இது பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆயிருக்காங்களா?
0: இல்லை
1: கிடையாது.
0: I am not in touch with any of them because I was basically போட்டு அந்த அந்த வட்டத்துக்குள்ள தான் நான் வந்து இருப்பேன். அதுக்கு மேல நான் போக மாட்டேன். That was probably the reason. But yeah.
1: கண்டிப்பா எனக்கு வந்து எனக்கு சரியா யோசிக்க முடியல. இப்ப இருக்கிற நண்பர்கள் எல்லாமே நான் நேர்ல மீட் பண்ண நண்பர்கள் தான். சில பேர் இருக்காங்க தூரத்துல இருந்து பேசுறவங்க, நம்மள பாத்துருக்க கூட மாட்டாங்க. ஆக்சுவலி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அவங்கள ஆக்க முடியாது, பிகாஸ் நம்ம எப்பயாவது பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஆன்லைன்ல பேசினது இப்போதைக்கு சொல்லலாம்னா, சரி பாருங்க, ஒருத்தர் வந்து நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு தான் நான் நினச்சேன். நல்ல நண்பர், ரீசெண்டாக பேசுகிறாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன். திடீர்னு ஃபியூ மந்த்ஸ் அகோ வந்து மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருந்தார் என்னோடய ஸ்டாரிக்கு, ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்னது டேட் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நான் வந்து உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு தானே அப்படின்னு கேட்டேன். அப்போ ஆமாம் இருக்குது அப்படின்னு, பட் இருந்தாலும் போகலாம் அப்படின்னாரு. ஸோ எனக்கா
0: அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி
1: ஆளுங்க. ஸோ நோ, எனக்கு அவருக்கு மேலே இருந்த ரெஸ்பெக்டே போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி மேபி அவர் ஃபன்னாக சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இது ஃபன் பண்ணுற விஷயம்
0: கிடையாது.
1: ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட இருந்திருக்காரு, அவர் வந்து மலேசியால வேலை செஞ்சிருக்காரு. அந்த சமயத்துல என்ன பாக்கல, இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து அவரு வந்து பாத்திருக்காரு. அவர் பேர் வந்து பசித். ஆக்சுவலி நீ காலையில கரெக்டா மெசேஜ் பண்ணியிருந்தாரு, கரெக்டா எனக்கு ஞாபகம் வருது. அவர் வந்து நார்மலாக பேசுவார் சொல்லுவார், இங்கே இது இருக்குது அது இருக்குது, இங்கே அம்மா ஃபுட் கடை வச்சுருக்காங்க, அதுக்கு ஃபோட்டோலாம் பிடிச்சி காட்டுவார், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லுவார். ஸோ எனக்கு அவருக்கு அவர் கூட பேசுறது கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு, ஏன்னா ஒரு நல்ல நண்பராக அவர் பேசுகிறாரு. ஸோ அந்த மாதிரியாக தான் இருந்துச்சு. பட் எனக்கு நம்மளுக்கு நம்ம பொண்ணாச்சே, நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்குமே, இவன் எப்ப நமக்கு வந்து என்ன எண்டுகாடு போட்டு எகத்தாலும் பண்ணுவான் நமக்கு தெரியாது. அதனாலே கொஞ்சம் ஒரு பயம் தான், ஏன்னா நம்ம கொஞ்சம் நல்லா அப்புறம் அவங்க அதை காதல் நினைச்சுக்க கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இப்பெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நம்ம யாருக்கிட்ட நண்பரா பேசலாம் வேணாம்
0: அப்படிங்கிறீங்க.
1: வரலையே
0: பெண்களாக வந்து நமக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, வி எப்பவுமே ஒரு ஒரு
1: இக்கு வச்சு தான் இருக்கணும்.
0: ஆமாம், ஒரு தடை இருக்கும் அது நம்ம நமக்குள்ளேயே, நம்ம ஒரு தடை அது வந்து நோட்டீஸ் தட். ஸோ
1: ஆமாம், ஸோ அதை தவிர்த்து ஆன்லைன் நண்பர்கள் வேற யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு வச்சா, இப்போ எனக்கு சட்டுன்னு மண்டைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க மூளைக்கு. ஸோ அப்படின்னா வரலன்னு மீன்ஸ் வர மாதிரி யாரும் இல்லை. இப்போ ஆன்லைன்ல பேசுற ஃப்ரெண்ட்ஸ்னா லைக் எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீல் வந்து ஆன்லைன்ல பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஆன்லைன்ல உட்காந்து இவ்வளோ நேரம் பேசுறாங்கன்னா இந்த 2026 அதுக்கு காரணம் வந்து ஒன்னாதான் இருக்கும்.
0: ஆமாம்,
1: பைபிள் நம்மள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஆமா, ஏன்னா யாரும் வேலை வெட்டி இல்லாம நம்ம அவ்வளவு டைம்.
1: எக்ஸாக்ட்லி,
0: இப்ப ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கமோடிட்டிஸ் இஸ் டைம். ஸோ டைமை வந்து அவ்வளோ யாரும் வந்து அசால்ட்டாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு அதாவது உள்குத்து இல்லாமல் நடக்காது. ஸோ உஷாரா இருந்துக்கிறது நம்மளுடைய
1: உஷாரையா, உஷாரி ஓரஞ்சாரி உஷாரி உஷாரா இருந்து பார்த்து பழகுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இது என்ன பாடல்னா, இப்ப பாருங்க, இந்த பாடல்ல நான் சூஸ் பண்ணிருக்கேன், ஆனா இதுலயும் ஒரு இக்கு வச்சாச்சு. என்னன்னா, இவங்க நண்பர்கள் கிடையாது, தூரத்துல இருந்து பேசுறாங்க ஆனா இவங்க நண்பர்கள் கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இது, கண்டிப்பா கேட்டு

0: வெல்கம் பேக். மீண்டும் உங்களை கலாபம் வானொலியில் சந்திப்பதுன்னு சொல்ல முடியாது, பேசுவதில் கதைப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸா ரியல் ஃப்ரெண்ட்ஸா, அதாவது ஆன்லைன் ஃப்ரெண்ட் வந்து ரியல் ஃப்ரெண்டா இல்ல ரியல் ஃப்ரெண்ட்ஸ் தான்
1: வளர.
0: ஆன்லைன் வந்து தமிழ்ல என்னதுல அவனியா
1: படப்பட
0: சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியும்,
1: உனக்கு தெரியும், சொல்லு அப்ப நீயே சொல்லு.
0: இணையம்,
1: இணையம், இணையத்துல இணையறதுனால இணையம்.
0: இணையத்தில் கிடைக்கும் நண்பர்கள் உண்மையானவர்களா இல்லை ரியல் வேர்ல்டில் கிடைக்கும்
1: நிஜ வாழ்க்கையில்
0: சந்திப்பவர்கள் உங்களது உண்மையான நண்பர்களா என்பதுதான் எங்களது கேள்வி. சரி, இப்ப நம்ம ஆன்லைன் நண்பர்களை பத்தி பேசியாச்சு பெருசா. எங்க எனக்கும் லாவணியாக்கும் வந்து அதுக்கு அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல.
1: மேபி

0: எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை விட அது நமக்கு இட்ஸ் மேபி இட்ஸ் நாட் அவர் வைப்.
1: ஆமா கண்டிப்பா. இல்ல எனக்கு வந்து நான் வந்து ஒரு நண்பர் நீங்க ஒரு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன் தான் நானு. பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு யாரும் பெருசா கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி
0: சொல்ற மாதிரி நண்பனாலே நல்லவன் தானே. அந்த நண்பன்ன்ற மாதிரி அந்த போர்வையில சில பல
1: போர்வையா நண்பனுக்கு எதுக்கு போர்வை
0: அப்படி கிடையாது. நண்பன் என்ற போர்வையில அண்டர் த திங் ஆஃப் பிரிட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் சில என்ன சொல்றது அல்ல கைகள் சுத்திட்டு தான் இருக்குங்க உஷார்.
1: ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
0: இதுல என்னன்னா நமக்கு என்ன இந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். அதாவது நம்ம அதுவும் இந்த டைம் ஜோன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நான் உனக்கு நைட்டா இருக்கும் போது கூட யாருக்காவது பகலா இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு இது இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் இஸ் வில் நாட் பி தேர். பட் என்ன பிரச்சனைனா டக்குன்னு நமக்கு ஒரு ஒரு ஏதாவது அவசியமா வேணும்னா நம்ம நம்மளுடைய ரியல் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு நம்ம கூட இருப்பாங்க. தட் இஸ் அ திங். பட் யா இப்போ நீ சொன்ன மாதிரி ரியல் ஃப்ரெண்ட்ஸே நமக்கு வந்து இப்போ ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க.
1: இப்போ நான் சொல்ல வந்தேன் ரியல் ஃப்ரெண்ட்ஸே பண்ணுவாங்களான்னு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரியல் ஃப்ரெண்ட்ஸ், ரியல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நண்பர்களை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ அவங்கள பற்றி பேசுறதுக்கு பதிலாக அவங்கள பற்றி பேசலாம். பொதுவா உங்களோட நண்பர்கள் கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் அந்த மாதிரி விஷயம், அதாவது எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு போறோம். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸா ரியல் ஃப்ரெண்ட்ஸான்னு பேசுறோம் இல்லையா. சோ இப்ப உங்களுக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா அந்த ரியல் ஃப்ரெண்ட்ஸ எப்படி நீங்க ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க, அதுதான் கேள்வி.
0: அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து பை என்ன சொல்றது, என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் எனக்கு ஐ நோ தட் தேர் ரியலி மை ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் ஏதோ ஒரு இதில் ஒரு என்ன சொல்ற ஒரு குறிப்பு இருக்கு, 7 வருஷத்துக்கு மேலே ஒருத்தரோட நண்பராக இருந்தால் அது வந்து இன் ஆல் ப்ராபபிலிட்டி யூ வில் பி தேர் ஃபார் லைஃப் டைம்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. பட் அந்த மாதிரி என்னுடைய அப்படி பார்த்தா என்னுடைய ஒரு 80% ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே அந்த கண்டிப்பாக 7 வருஷத்துக்கு மேலே தெரிஞ்ச மக்கள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அதில் என்ன மெயினாக என்னென்னா, பிஃபோர் ஐ வாஸ் எனிபடி, when I was a nobody, these were my friends. So there was no hidden agenda in that friendship. So that is my thing. So adu onnu adellama namakku of course nam itra varsham vaandirukona adla nanda nam sila pala சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு யாரு கூட துணை நிக்கிறாங்க, சரி மச்சி நான் இருக்கேன்டா கமான் லெட்ஸ் வாட் எவர் அப்படின்னு யார் நம்மளோட கூட இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். இல்லை மற்றபடி வாயிலேயே வட சொல்கிறவன் யார் அதுவும் நமக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ நிறைய விஷயம் வந்து காசுன்னு வரும்போது வந்து சரியா சில ஐ மீன் லைக் பண்ண மாட்டாங்க இல்லை அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில இட்ஸ் எ லிட்டில் சென்சிட்டிவ் பட் ஸ்டில் என்ன சொல்கிறது இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வருவோம். ஸோ That is how you justify who are your real friends or true friends or...
1: Yes. அன்பான நண்பனே ஆபத்தில் அறின்னு சொல்லுவாங்க.
0: ஆமா.
1: அதுதான் அன்பான நண்பனே ஆபத்தில் அறி, அதே சமயத்தில் முக்கிய தேவைப்பட்ட தருணங்களில் அறி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா வந்து நான் வந்து யார் என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சமயத்தில் உணர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஏன்னா நான் வந்து எப்போதும் என்னோட இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து என்னாச்சுன்னா எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில், அதாவது உதவி கேட்கல, ஒரு முக்கியமான வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிற சமயத்தில் வந்து அவங்க வரல. ஸோ அப்போ எனக்கு வந்து லைக் அதாவது வராதுங்கிறதுக்கு வருத்த கூட பழைய, இப்போ நான் கூட போக முடியலன்னா அட்லீஸ்ட் கிஃப்ட் ஆச்சும் அனுப்பியிருப்பேன், இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேன், எனி திங் ஏதாச்சும் அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து வரவே இல்லை. அது ஒரு வருத்தமாக இருந்துச்சு. பட் நான் அதை பெருசாக கேட்டுக்கவும் இல்லை, ஏன்னா ஐம் நாட் சர்ப்ரைஸ்ட், பரவாயில்ல அவ்வளோதான் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல யாரு வந்தா நீங்கள் எனக்காக வந்திருக்கீங்க, நீங்களாம் எனக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 3-4 days வந்து அவ்வளோ அமேசிங்காக மாற்றிட்டாங்க இந்த நண்பர்கள். சரி, இவங்களும் என்னோட நண்பர்கள் தான். ஆனா நான் எப்போதும் யாரு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு கேட்டா டக்குனு இவங்களதான் சொல்லுவேன். சோ இவங்க வந்தாங்க.

0: இன்னொரு நண்பர் வந்து இந்த ஒரு நண்பர் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், பச்சைக்கிளி. அவன் வந்து வழக்கமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவர் வேற கேட்டகரி ஆஃப், அதுக்கும் மேல அவர் வந்து அண்ணன், அண்ணா அண்ணன் மாதிரி, அந்த மாதிரி எல்லாமே அண்ணனா தம்பியா ஏதோ ஒரு கண்ணாவே, அதாவது உடன்பிறப்பு மாதிரி ஊப்பி
1: ஊப்பி.
0: ஆமா, ஊப்பி. ஸோ அவன் வந்து எனக்கு மெஹந்தி எல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. அப்புறம் மித்த மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க பினாங்கிலேருந்து, அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பேரை நான் இங்கே சொல்லிடுறேன், சதீஷ், பிரியா, சரண், இவங்க மூணு பேர், மூணு
1: மும்மூர்த்திகள்.
0: ஆமாம், மும்மூர்த்திகள் வந்திருந்தாங்க. ஆமாம், மும்மூர்த்திகள் தான் ஆக்சுவலி அவங்க மூணு பேருமே. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்கெல்லாம் எப்போதுமே எனக்காக ஏதாச்சும் ஒன்றுனா வந்துருவாங்க. எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சு, சம்மந்தமே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. லைக் என்னோட ஃபங்க்ஷன் என்ன மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே வருவாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. இனிமே இதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் எது பண்ணாலும் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணம், அதாவது நமக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டண்டான மூமெண்ட்ல யார் நம்மளுக்கு என்ன பண்றா அப்படிங்கிறது தான் வந்து
1: கூட யார் நிக்கிறா,
0: கூட யார் நிக்கிறான்னு. அப்புறம் சில சமயங்கள்ல வந்து உண்மையாலே இவங்க நம்மளோட ஃப்ரெண்டு தானா அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கிற சமயத்துல வந்து உங்களுக்கு சில சமயத்துல தோணும். அப்பெல்லாம் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்துடணும் தான் ஆக்சுவலி. ஏன்னா உண்மையான நண்பன் உங்களுடைய வளர்ச்சியையோ உங்களோட ஆசையையோ பார்த்து என்றைக்குமே சிரிக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, மச்சான் நான் வந்து பிஎம்டபிள்யூ வாங்க போறேன்டா அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிரி சிரிச்சாங்கன்னா அந்த நண்பனுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, அவன் நண்பனே இல்லை.
1: ஆமா,
0: அவ்வளவுதான்.
1: அதாவது உன்னை தூக்கி விடுறவங்க தான் உன்னோட நண்பர்கள். ஆக்சுவலா உன்னோட நண்பர்னா தட்ஸ் ஹவ் வாட் யூ டு. ஆமா,
0: சொல்லலாம், மேபி அவங்க சொல்லலாம், இல்ல உண்மையாலே வாங்கதான் போறியா, அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஹையா இருக்குமே, எப்படி மேனேஜ் பண்ண போறியா இப்படின்னு கேள்வி கேட்கறது ஒரு நல்ல நண்பன், பிகாஸ் யூ கன்சர்ன் அபவுட் யூ. ஆமாவா, சூப்பர் சூப்பர் வாங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, மேபி தே ஆர் ஹாப்பி. பட் சில பேர்லாம் இருக்காங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டே அப்படி சொல்றதுலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பிக் பண்ணிக்கணும், இவங்க எல்லாம் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா ஆன்லைன்ல வரவங்கலாம் கெட்டவங்களும் இல்ல, ரியல்ல வர ரியல் லைஃப்ல வரவங்களாம் நல்லவங்களும் இல்ல. ஸோ அதுதான் வந்து என்னுடைய தரப்பு வாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்து ஒரு பாடல் வருது, அந்த பாடலுக்கு அப்புறமா உங்களுக்கும் எனக்கும் ஒரு போட்டி.
1: ஓ மை காட்,
0: எஸ், போட்டி போட ரெடியா?
1: ஓகே.

0: கொஞ்சம் பேத்தோஸாக இருந்தாலும் அது வந்து ஒரு அந்த மீனிங்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அப்படியே புல்லரிச்சு இப்படி டென்ஷன் ஆகி அப்படி கொஞ்சம் ஒரு ஒரு ஷேக் ஆகி அப்படி வருவோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. ஸோ எஸ் நம்ம போட்டி நீங்களேவா, போட்டி என்ன,
1: போட்டிக்கு ரெடியா, ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிக்கலாம் தான் நினைக்கிறேன்,
1: ஆரம்பிச்சிடலாம். எஸ் வாவ் வாட் எ டைமிங். சரி இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு டாபிக் இருக்கு, ஆன்லைன் ஃப்ரெண்டு ரியல் ஃப்ரெண்டுன்னு இருக்கு.
0: ஓகே,
1: இப்போ நீங்க ஒரு ஒன்னு பிக் பண்ண போறீங்க, நான் ஒன்னு பிக் பண்ண போறேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் அந்த டாபிக் வச்சு அடிச்சுக்க போறோம்,
0: அடிச்சுக்க போறோம். ஆமா,
1: ஆனா இப்ப யாரு இதை எடுக்கிறா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்சுவலி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். இங்கெல்லாம் வந்து விளையாடுறாங்க தெரியுமா, ராக் பேப்பர், ராக் பேப்பர் சீசர்ஸ். இந்தியாவில எப்படி விளையாடுவீங்க?
0: சாபூத்ரி,
1: சாபூத்ரி, சாபூத்ரிக்கு என்ன போடுவீங்க?
0: ஒன்னும் இல்லை, எல்லாம் இங்கி பிங்கி பாங்கி.
1: இல்ல இல்ல, சாபு த்ரீன்னு சொல்லிட்டு என்ன போடுவீங்க கையில, என்ன காட்டுவீங்க? ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு
0: காட்டுவீங்க.
1: சோ சாபு த்ரீங்கிறது வந்து 1 2 3யா? இல்ல இல்ல
0: இல்ல, நான் ஆக்சுவலா இந்த கேம் நான் விளையாடுனது கிடையாது. ஆனா மக்கள் ஜென்ரலா இதான் பண்ணுவாங்க, சாபு த்ரீ இல்லனா வந்துட்டு இங்கி பிங்கி பாங்கி.
1: ஓ, அதாவது சாபு த்ரீ அவுட் பண்ணுவாங்க.
0: ஆமா
1: அதுதான், ஓகே அவுட் பண்ணுவாங்க. இங்கி பிங்கி பாங்கியும் அவுட் பண்ணுவாங்க. இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் அட டாங்கி, டாங்கி டை ஃபாதர் கிரை, இங்கி பிங்கி மதர்லாம் வராங்க.
0: ஓகே, இங்கி பாங்கி டூப்ளிகேட் கி
1: இருக்கும். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு டாம் டூம் டையா, வெத்தல கிடி வெத்தல கிடி, அந்த
0: மாதிரி
1: அது இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இருந்தாலும்
0: சிறுப்புலத்தனமா இருக்கும்னு நினைக்கிறோம்.
1: ஆமா, இது வந்து ராக் பேப்பர் சீசர் இங்க பண்றாங்கல்ல, நாங்க வந்து அந்த ராக் பேப்பர் சீசர் போடுறோம்ல. நாங்க வந்து மலேசியால வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க வந்து ராக் பேப்பர் சீசர் இருக்குல்ல, மலேசியால வந்து பாத்தீங்கன்னா ஆயே பாத்து பூரோங் இருக்கும். ஆயர் வந்து தண்ணி, வாட்டர், பாத்துனா கல்லு, பூரோங்னா பேர்டு.
0: அந்த கத்திரிக்கோல் பதில நீ பேர்டு ஆயிடுமா?
1: எஸ், ஆமா அந்த மாதிரி தான். அப்ப ஆயே பாத்து பூரோங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை கை வந்து காட்டுவோம். அடுத்து வந்து இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு சிரிப்புல தனமா ஒண்ணு இருக்கும், சம்மந்தமே இல்லாம ஐ ஹவ் நோ ஐடியா, நாங்க ஏன் அதை சொல்லுவோன்னு. சேம் தான், ஆயே பாத்து பூரோங் தான், அதாவது கல்லு தண்ணி குருவி இதுதான். ஆனா வந்து நாங்க மலாயில சொல்ல மாட்டோம். இப்ப வந்து சம்மந்தமே இல்லாம கைய ஒரு மாதிரி சுத்திட்டு ஜாலி ஜாலி 1 2 ஜூஸ். I have no idea from where it came from. Jolly jolly 1 2 juice. Oh my god. நம்ம
0: தலைய தலைய வால தலைய கூட போடுவோம்.
1: ஆமா, அது காயின் டாஸ்
0: ஆமா காயின் டாஸ்
1: பண்ணோம். சோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ராக் பேப்பர் சீசர். நம்ம நியூசிலாந்து வால் மக்கள் இல்லையா?
0: ஓகே
1: ஓகே, 3 2 1 go. ஓகே, ராக் பேப்பர் சீசர் ஷூட். ரெண்டு பேருமே சீசர் போட்டாச்சு. அடுத்த ரவுண்ட் ராக் பேப்பர் சீசர் ஷூட். ரெண்டு பேருமே கல்லு போட்டாச்சு. ராக் பேப்பர் சீசர் ஷூட். எஸ் கத் நான் கத்திரிக்கோல்
0: வச்சு.
1: ஐயோ, நம்ம இதுல ஆடுறதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறவங்க எந்த டாபிக் எடுக்கணும்னு பேச மாட்டோம் மக்களே. ஓகே சரி சரி, நம்ம வந்து ஜெயிக்கிறவங்க வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம், தோக்கிறவங்க ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்.
0: ஓகே,
1: ஏன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கேன், அதனால பழிக்கு பழி வாங்குவோம். ஓகே, ரத்தம்
0: பழி.
1: எஸ் ராக் பேப்பர் சீசர் ஷூட். அவங்க கல்ல வச்சு கத்திரிக்கோல் அடிச்சிட்டாங்க.
0: வெரி குட்.
1: அன்பார்ச்சுனேட்லி இப்ப நான் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசணும். சரி, இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நீங்க நீயா நான் பார்க்க போற டாபிக் என்னன்னா, ரியல் ஃப்ரெண்ட்ஸா ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸா?
0: கோபிநாத் வந்து அடிக்க வர போறாரு.
1: ஆமா ஆமா, ஆக்சுவலி வந்து கறி விருந்து இவன் நினைச்சுல, அங்க நான் கோபிநாத் மாதிரி கோட் எல்லாம் போட்டுட்டு நீ நான் பண்ணோம். சோ மக்களே, நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் இவன் நினைச்சுன்னா வாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஈட்டிங் ஃபுட், இட்ஸ் அபவுட் லைக் யூனோ மிங்கிளிங் அரவுன் அண்ட் இந்த மாதிரி நிறைய போட்டி விளையாட்டுலாம் விளையாண்டுக்கிறதுக்காக மட்டும், அதுவும் ஒரு காரணம். சரி, அதாவது நிஜ வாழ்க்கை நண்பர்களா இல்ல இணையதள நண்பர்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான டாபிக். ஸோ லாவணியா இன்னைக்கு வந்து ரியல் நண்பர்களை பத்தி பேச போறாங்க, நான் வந்து இன்னைக்கு ஆன்லைன் நண்பர்களை பத்தி பேச போறேன். சொல்லுங்க லாவணியா, உங்க பாயிண்ட் எடுத்து வைங்க லாவணியா. அவங்க தான் பெஸ்ட்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க?
0: எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா வந்து நிக்கணும், தோல் கொடுக்கணும் இல்ல, தோல் நேரில் வந்தா தானே கொடுக்க முடியும், ஆன்லைன்ல எங்க இருந்து கொடுக்கறது? தோல்
1: தோல் கொடுக்க முடியாது, பட் இருந்தாலும் கிளம்பி வரலாம்ல.
0: கிளம்பி வருவாங்க
1: திடீர்னு. நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க.
0: ஆமா,
1: அவர் வந்து சரி நம்ம நியூசிலாந்துக்கே வந்திருக்குமே, நீங்க வந்து கிரைஸ்டஸ்ல இருக்கீங்க, உங்க ஆன்லைன் நண்பரை நீங்க பார்த்ததே இல்ல, ஆனா வந்து அவங்க வந்து ஆஷ்பர்டன்ல இருக்காங்க. திடீர்னு நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்க, நீங்க இது வரைக்கும் மீட் பண்ணணும்னு நினைச்சதே இல்ல, பிகாஸ் ஆன்லைன் நண்பர்னா ஆன்லைன்லேயே இருக்க வேண்டியதானே, எதுக்கு நம்ம அது எதுக்குள்ள புந்து எதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க டக்குன்னு வந்து இல்ல இந்த மாதிரி பிரச்சனை, என்னால யாருக்குமே கால் பண்ண முடியல, உங்க நம்பர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, கால் பண்ணிட்டேன் வாங்க பிளீஸ் அப்படின்றீங்க.
0: ஓகே,
1: இந்த டைம்ல அவங்க வராங்க. அப்படி வந்தாங்கன்னா தான் அவங்க உங்களோட ஆன்லைன் உண்மையான நண்பர், இல்லைன்னா அவங்களை பிளாக் பண்ணிடணும்.
0: ஓகே,
1: ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். என்னோட பாயிண்ட்.

0: சரி, வேற என்ன பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க. வேற சரி, உதவி உதவி மட்டும்தான் நண்பர்களா? உதவிக்காக
1: அதாவது நம்ம இப்போ இப்போ நம்ம சொல்றோம், இப்போ உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குதுன்னா நீ ஃபர்ஸ்ட் யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன்?
0: கண்டிப்பா நண்பருக்கு தான்.
1: எஸ், சோ அது எந்த நண்பன்
0: சொல்லுங்க.
1: உங்களுடைய உங்களை இன்ன அவுட் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா பல சந்தர்ப்பத்தில் உங்களோட கூட இருந்திருப்பாங்க. நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க, என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ண மாட்டீங்கன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ எப்படி சொல்கிறது, இந்த புறன் பேச இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சவங்க பற்றி யாராவது வந்து தப்பாக பேசினாங்கன்னா 100% அந்த டைமில் ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம். அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படி ஏதாவது பிரச்சனை தான் நேராக அவங்க இருக்கும்போது பேசணும். அவங்க அந்த புறன் பேசுறது வந்து ஐ டோன்ட் நோ.
0: யா கண்டிப்பா இந்த பாயிண்ட்ல, இந்த உங்களுடைய பாயிண்ட்ல நான் வந்து தோத்துட்டேன் கோபால், தோத்துட்டேன். உங்கள் தூய்மையான நட்பின் மீன் எனது ஆன்லைன் நட்பு தோத்து விட்டது கோபால், தோத்து விட்டது. ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா நம்மளை பத்தி என்னோட தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு, அது ஆக்சுவலி உண்மை. ஏன்னா ஆன்லைன் நண்பர்கள் வந்து சி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ என்கிட்ட பேசும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து, ஓ இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, இவங்க ரொம்ப இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும். இப்போவுமே ரியல் லைஃப்ல நிஜ வாழ்க்கையில இருக்கிற எனது சில நண்பர்கள், அக்வைண்டன்ஸ், அப்படி இப்படின்னு பழகின தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே வந்து என்னை பத்தி இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா என் கூட க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரெண்டு மூணு பேர், அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். ஸோ எல்லாமே அப்படி தெரியும் போது இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட், தே நோ எவ்ரிதிங் அபவுட் மீ. அதுதான் த ரியல் மீ. ஆக்சுவலி
1: என்ன சொல்றது, அந்த பிரிட்டன்ஸ் வர, அதாவது நம்ம நமக்கே தெரியாம நம்ம வந்து அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம ஒரு ஒரு
0: எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டோம்,
1: பண்ண மாட்டோம்.
0: ஏன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ண அவங்களுக்கு புரியுமான்னு தெரியாது,
1: நம்மள என்ன பத்தி நினைப்பாங்களோன்னு நம்ம ஒரு யோசிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோம்னு நம்ம நினைப்போம்ல, ஆனா அப்படி இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறோம் நினைக்கிறத வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஆக்சுவலா, ஏன்னா அவங்க தெரிய போறது கிடையாது.
0: Yes, yes.
1: So
0: yes.
1: That is also a type of, you can live a life that you want to live online. But it's not a real thing. It's a pretense on
0: which is not advisable.
1: Yes, not at all advisable.
0: Yeah, ama.
1: And andha mari aarambichadha ipo nariya I mean a lot of scams are irukkum, lot of idhu irukkum, nariya nadakkudhu. This is a reason. I think ஆன்லைனில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, நமக்கே தெரியும், எஸ்பெஷலி விமன் நோ த வி ஹாவ் ஒன் ரேடார். டெக்னிக்கலி ஆல் வெல் ரேஸ்ட் விமன் வில் ஹாவ் அ ரேடார். கேர்ள்ஸ் பொறுத்த என்னது சொல்கிறேன் நான், ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ்லேருந்து நமக்கு அந்த உள் மனசில் ஒரு சொன்னோம்ல,
0: ஜெஸ்ஸின்னு
1: இல்லை, வேண்டாம் வேண்டாம், டேஞ்சர் டேஞ்சர்னு ஒரு லைட் எரியும்ல, அந்த லைட் எரியும் போது லிசன் டு யுவர் கட். அதை தான் நான் சொல்லுவேன். In 100, almost 95% on that, that will be true. You have to listen to your gut. And over the years, you will learn that choosing your gut over anything else is the right choice.
0: Kandipa. Yes, true. So, in the pattimandra topic, unfortunately, Lavanya dejichitaanga, vendru vittar. But online friends எல்லாம் கோச்சிக்காதீங்க, நீங்க நல்ல நண்பர்களா இருக்கலாம், பட் எங்களுக்கு அவன் சாமி, நாங்க என்ன பண்றது. இப்ப நான் போயிட்டு என்னோட போன் என்கிட்ட இல்ல, இருந்துட்டு தான் நான் டக்குன்னு பேசும் போதே எடுத்து செக் பண்ணி பார்த்துருந்துருப்பேன். பட் நான் ஐ திங்க் ஐ நீட் டு கோ ஹோம் அண்ட் ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையாலே ஆன்லைன் நண்பர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நான் வந்து, ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அவங்கள வந்து பார்த்துருக்கவே மாட்டோம், பட் நம்ம நினச்சி நம்ம மைண்ட் குள்ளரே வந்து செட் ஆயிருப்பாங்க, இவங்களை ஒருவேளை நம்ம பார்த்துருக்கோம் போலயே. ஏன்னா அந்த அளவுக்கு க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்துருப்பீங்க, லைக் அதாவது ரியல் லைஃப்ல நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு.
1: See, again, that is a plus point of online friends because you can constantly be in touch with them all the time, you know. So, but ஆனால் இப்போ அந்த கேட்டகரியில் வந்து நம்மளோட ரியல் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் முதலே நம்ம பேசின மாதிரி நம்மளுடைய எல்லா ரியல் ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ நம்மளை ஆன்லைனில் தான் நம்ம வந்து அதை டச்சில் இருக்கும். அது வந்து மெசேஜாக இருக்கலாம்,
0: தெரியாத ஆளுகிட்ட பேசணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே நீங்கள் தெரியாத
1: பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா இட்ஸ் அ லாங், ஐ மீன் லைக் என்ன சொல்றது, தட் இஸ் நவ் தட்ஸ் ஹவ் வி ஆர் கீப்பிங் இன் டச்.
0: அதாவது நீங்க இப்ப இந்தியாலே இருந்திருந்தாலும், நானும் மலேசியாலே இருந்திருந்தாலும்,

0: சீல் வந்து எல்லாரும் வேலையில பிஸியில ஆல்ரெடி நம்ம இதாக தான் இருந்திருப்போம். இப்போ நம்ம தள்ளி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பாதி பேர் வந்து ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆயிட்டாங்க. அதுவா பழகிரும்
1: இல்ல என்ன இதுல என்ன கொடுமை, நான் என்னோட ரியல் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் இருக்கு. ஸோ நான் இங்கே வந்த பிறகு அவங்க வந்து மேபி ஒரு மூணு வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க இந்த மூணு வருஷத்தில். ஸோ தட் இஸ் ஹவு இட்ஸ் பிகம். பட் நான் இருந்தேன்னா அது இன்னும் கொஞ்சம் காமன், இன்னும் கொஞ்சம் அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து வாங்க பழகலாம் வாங்க பழகலான்னு வந்து ஒரு எல்லாரும் வந்து ஐ மேக் ஒரு ஒரு லெட்ஸ் டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இதை போட்டு விடுவேன்.
0: இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மட்டும் பொருந்தாது, ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும். ஆன்லைனில் காதல் பண்ணுறவங்க இருக்காங்க, நேரில் காதல் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கப்பல் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன்.
1: ஓகே,
0: ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டு எக்ஸாம்பிள். ஒரு கப்பல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையன் வந்து வேணும்னே எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் தான் வேணும்னு ஒத்த காலில்
1: நின்னான்.
0: ஏன்னா அப்பதான் சார் இங்க ஜாலியா இருக்க முடியும்.
1: ஆமா, அந்த மாதிரி அது வந்து கேட்டிட்டாங்க, அத முதல்லயே தெரிஞ்சிருக்கணும்.
0: ஆனா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா போன்லயே பேசி காதல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா நேர்ல தென் தே மெட் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாச்சு. லைக் ஒரு நாள் மீட் பண்ணிட்டு அப்படியே வந்துடுறது, அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஆறு மாசம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்றது. ஸோ அந்த மாதிரி, பட் டில் டுடே ஐ திங்க் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், அஞ்சாறு வருஷம் இருக்கும். தி ஆர் ஸ்டில் டுகெதர். எஸ், அவர் ஆறு வருஷம்னு சொல்லலாம், ஆறு வருஷம் ஸ்டில் டுகெதர். ஹாப்பி ஃபார் தேம். But I'm feeling so sad for that girl because I know this guy is like somehow cheating her. So adu nadakkudhu. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸாம்பிள் யாரு சொல்லுவேன்னா, இவங்க வந்து ஏற்கனவே மீட் பண்ணிருக்காங்க, இவங்க வந்து பள்ளி நண்பர்கள். ஆனா வந்து காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற வேற ஊர்ல இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவ்வளோ பார்த்ததே இல்ல. காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மூணு தடவை தான் மீட்டே பண்ணிருக்காங்க. அது எப்ப, பத்து வருஷத்துல மூணு தடவை தான் மீட்டே பண்ணிருக்காங்க.
1: என்ன கொடுமை சார்!
0: ஆமா, அதேதான். சோ அந்த மாதிரி, பட் இன்னுமே அவங்களுமே வந்து ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. அநேகமா இவங்க வந்து ஒரு பத்து வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, பத்து வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பட் இப்ப
1: என்னையா ரிலேஷன்ஷிப் எனக்கு?
0: ஆமா, இப்ப வந்து அடிக்கடி பாத்துக்கிறாங்க, ஏன்னா இப்ப ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி, யா, சோ அதனால இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சோ ஆன்லைன்ல காதல் பண்ணா அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் யாரு நீங்க காதல் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு. நேர்லயுமே சம்டைம்ஸ் இல்லை ஒர்க் ஆகாது. பட் ஆன்லைன்ல என்ன வந்து ரிஸ்க் இருக்கு அப்படின்னாக்கா, அவங்களை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க, அவங்கள பத்தி அவ்வளவா தெரியாது. லைக் அவங்க பிகாஸ்
1: பத்தி அவங்க சொல்றது மட்டும் தான் அவங்க பத்தி தெரியும்.
0: ஆமா,
1: அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப
0: பார்த்தவங்க வேற வேற மாதிரி இருப்பாங்க.
1: எக்ஸாக்ட்லி, அதனால இட்ஸ் ரொம்ப, அதாவது இட்ஸ் can be extremely disastrous.
0: ஆமா, disastrous. But like let's say if you thinking that இது வந்து worth trying அப்படினு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா try பண்ணி பார்க்கலாம். பட் cautious-ஆ try பண்ணனும், because ரொம்ப important. நீங்க லைஃப் லாங் வாழ போற person உண்மையாலே நேர்ல எப்படி இருக்காங்க, ஹைட் இருக்கா, ஹைஜீனா இருக்காங்களா, நல்லா வாசமா இருக்காங்களா இல்லையா.
1: ஆமா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம்.
0: it's
1: very important.
0: ஆமா ஆமா, பிகாஸ் சில பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய லைக் வந்து ஹைஜீன் ப்ராப்ளம்ஸ், நிறைய விஷயம் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ், உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அக்செப்ட் பண்ண முடியாது. எனக்குலாம் வந்து அது முடியவே முடியாது. எனக்கு வாசம் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து இப்போ இஃப் ஐ ஹவ் அ மேன் லைக் ஐ வாண்ட் ஹிம் டு ஸ்மெல் லைக் லைக்
1: like better than a flower factory.
0: Perfume factory, exactly. Enakku vandu perfume factory mari
1: we don't want men who smell like flowers. No.
0: Yes, exactly.
1: We want them to give us flowers. We don't want them to smell like flowers.
0: Enakku flower ume venda, enakku flower vaangi kudukka vena, vera edha vaangi kudunga. Flower vechi naan enna pandrathu,
1: flower setu poidum.
0: Aama, illa இது நான் ஒரு மீன் படித்தேன். லெட்ஸே இப்போ வந்து ஒரு பொண்ணு நீ வந்து ஃப்ளவர் கேட்குற, இப்போ மென் உன்ட்ட சொல்கிறான் ஃப்ளவர் நான் எதுக்கு வாங்கி கொடுக்கணும், நான் ஏன் உனக்கு ஃப்ளவர் வாங்கி கொடுக்கலன்னா என்ன ஃப்ளவர் செத்து போயிடும், அதனால தான் நான்
1: டைமண்ட் வாங்கல
0: அப்படின்னு அவன் சொன்னானா, நீங்கள் என்ன திருப்பி சொல்லணும்னா, நீயும் ஒரு நாள் செத்து போயிருவோம் பரவாயில்லையா அப்படின்னு போட்டிருந்தேன்.
1: சரியில்லையம்மா.
0: ஆமாம்மா, ஜோக்ஸ் அப்பார்ட், எஸ் ஆமாம், நீங்கள் வந்து எனக்கு வந்து பூலாம் வாங்கி கொடுக்காதீங்க, வேற ஏதாவது வேல்யூபிளாக வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை, கம்மி ரேட்டில் தான் வாங்க முடியும்னா அட்லீஸ்ட் வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு.
1: இல்லை ஒரு கிஃப்ட் கார்டு.
0: ஆமா, ஒரு கிஃப்ட் கார்டு. ஆமா, நாங்கள் தேவையானது வாங்கிக்கிறோம். இந்த பூ வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க, சரியா? ஓகே, சரி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்தாச்சு. ஸோ ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸா ரியல் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற ஒரு ஃபன் டாபிக்ல வந்து ரியல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னும் ஜெயிக்கிறாங்க. பட் லெட்ஸே ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லை, அதுவும் இருக்கு, இவ்வளோ பாயிண்ட் இருக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி நீங்க தாராளமாக ஷேர் பண்ணலாம் உங்களோட ஐடியாஸை. நம்ம வந்து அதை பத்தி பேசுவோம்.
1: இல்லைனா நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து அவங்க நீங்கள் மீட் பண்ணி நீங்கள் ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அதை உருவாக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி கூட பண்ணலாம்.
0: நம்ம மாமா சர்வீஸ் .com பண்ணுறோமா நம்ம? இல்லை. சரி ஐஸ், உங்களுக்காக ஒரு அழகான பாடலோடு நாங்கள் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு நினைக்கிறோம். ஸ்ப்ரிங் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு ஆல்ரெடி அச்சும் அச்சும் வர ஆரம்பிச்சிருச்சு. அச்சும் அச்சும்

0: மச்சச்சோன்னு சொல்லிட்டு ஸ்னீசிங் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மீண்டும் உங்களை ஒரு அருமையான தலைப்புடன் வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். டாடா, பை பை.

பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளை plains.org.nz இல் காணலாம். மற்றும் ஆப்பிள் பாட்காஸ்ட் போன்ற சமூக ஊடக தளங்களிலும் கலாபம் ஆன் பிளேன்ஸ் FM 96.9 முகநூல் பக்கத்திலும் நம் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியை பற்றி கருத்துக்கள், பரிந்துரைகள் அனுப்ப அல்லது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உங்கள் விருப்பத்தை தெரிவிக்க கலாபம் fm@gmail.com மின்னஞ்சல் அனுப்புங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.